சலாய் சுலாந்தர் சனூபார் தீர்த்தனா வேர் சாப்பூ ஜாகர் வாச பேக்கார் ஜோகி சுந்தியாமணி ஜத்தே லக்ஷ நாம் கர்த்தார் சுகமூர்த்த நாம் ரஞ்சன் காய காயாக்கார் சத்யா மன் சந்தோ